புரிக்கி தகதா புரிக்கி தகதி புரிக்கி தகதி சகலகதிக்கி சகதிக்கி சகலகதிக்கி சகதிக்கி சகலகதிக்கி சகதிக்கி சகலகதிக்கி சகா புரிக்கி தகா புரிக்கி தகா புரிக்கி தகா புரிக்கி தகா.